காணி இருந்தாறு ஆறு வார தொன்னையும் புஜி ஹர் ஜப்பிய மஸ்துக்கு பாகியோ ஜன நானக போலே ஹரி உபஜ மன் பேராகியோ ஜன நானக போலே